0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் எடுத்து அந்த குரலுக்கு இணையான இறை வார்த்தைகளையும் தொகுத்து இவை தொடர்பான வாழ்வியல் நெறி பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த குரல், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பெரியவர்கள் சிறியவர்கள் என்னும் இரு வகையினர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பெரியவர்கள் யார்? செயற்கரிய செய்கிறவர்கள், செயற்குரிய செய்கிறவர்கள் சாதாரண மக்கள், அதை யாரும் செய்யலாம். ஆனால் செயற்கரிய, அதை பலரும் செய்ய இயலவில்லை, ஆனால் இவர் செய்கிறார். அப்படிப்பட்ட புதுமைத்தன்மை வாய்ந்த, வலிமைத்தன்மை வாய்ந்த, ஆர்வம் நிறைந்த ஒருவரை நாம் பெரியர் என்று சொல்கிறோம். சிறியர் என்பவர்கள் யார்? செயற்கரிய செய்கலாதார். அப்படிப்பட்ட செயற்கரிய செயல்களை செய்வதற்கு எண்ணமோ முயற்சியோ திட்டமோ இல்லாதவர்களை நாம் சிறியவர்கள் என்று சொல்லலாம். சிறியவர்கள் வழக்கமாக செய்யக்கூடிய வேலை என்ன? அவர்கள் உண்கிறார்கள், உறங்குகிறார்கள், அல்லது தங்கள் குடும்பத்தினுடைய நலனுக்கான ஒரு சில உழைப்பை முன்னெடுக்கிறார்கள், வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள், வாழ்க்கை முடித்துக் கொள்கிறார்கள். இவை எல்லாமே மிக சாதாரணமாக யார் வேண்டுமென்றாலும் சரி, இறையாட்சி தொடர்பான சிந்தனையோ குரல் நெறி தன்மையோ இல்லாத எவரும் கூட செய்யலாம். ஆனால் இந்த இறையாட்சி நெறி உண்மையை அறிந்து கொண்டவர்கள் அவர்கள் பெரியர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் செய்ய இயலாத செயலுக்கரிய செயல்களையே அவர்கள் செய்வதற்கு இயலும் என்று நாம் அறிகிறோம். இறைமுகன் இயேசு தன் சீடர்களுக்கு இதைத்தான் ஒரு அறைகோலாக விடுக்கிறார். யாராவது என்னை விட தன் மனைவியையோ மக்களையோ உடன்பிறப்புகளையோ நிலபுலன்களையோ ஏன் தன் உயிரையோ மேலானதாக கருதுகிறார் என்றால் அவர் எனக்குரியவர் அல்ல. மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து, தன் உயிர் என்றெல்லாம் இருக்கிறவர்கள் மிக எளிய மக்கள், மிக சிறியவர்கள். ஆனால் என்னை பின்பற்றுகிறவர்கள், இந்த இறையாட்சி கொள்கையின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், அவர்கள் மிக சாதாரணமாக இருந்தால் போதுமானதல்ல, அவர்கள் இவற்றையெல்லாம் கடந்து நிற்க வேண்டும். போராளி சேக்வேரா குறிப்பிடுவார், நீ ஒரு போராளியாக இருக்க விரும்பினால் குறைந்தது உன் உயிரையாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். மிகவும் அதிர்ச்சியான ஒரு உண்மை. உயிரை கொடுத்த பிறகு என்ன இருக்கிறது? ஆனால் உயிரை விட மேலான பலவும் இருக்கின்றன. அந்த வகையில்தான் உயிர் என்பது இறைவனுக்கு முன்னிலையில் அது மிகச் சாதாரணமானது. இறை ஆட்சியை நிறுவிட, இறைமை உணர்வோடு வாழ்ந்திட இந்த உயிரை கூட நாம் இழக்கலாம். பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுவார், என ஈண்ட தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் தன ஈண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நன்மை பயக்கும் என்றால் செத்தொழியும் நாளெனக்கு திருநாள் ஆகும் என்று. ஆக பிறர் நலம், பொதுநலம், இறையாட்சி நலம் இவற்றிற்காக தங்களது உயிரை கூட கொடுப்பதற்கு முன் வருகின்றவர்கள் அவர்கள்தான் மிக பெரியவர்களாக கருதப்படுவார்கள். அந்த வகையில் அன்பிற்கினியவர்களே, நாம் இங்கு பெரியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அரிய பெரிய செயல்களை தியாக மனநிலையோடு செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அதற்கான திட்டத்தை நம் உள்ளத்திலே வரவழைத்துக் கொள்வோம். இறையருள் பெறுவோம். மீண்டும் ஒருமுறை இந்த திருக்குறளை நாம் எல்லாருமே இணைந்து சொல்வதற்கு முயலலாமே. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

இறை இயேசுவின் அன்புக்குரிய இனிய தமிழ் உள்ளங்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய மூவரு இறைவனின் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கும் மறைபொருளை கொண்டாடுகின்றோம். திருச்சபை இறைவனின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் தொலையில் இருக்கும் ஒரு நீதிபதியாக அல்ல, மாறாக இரக்கமும் அன்பும் கொண்ட ஒரு சமூகமாக விளங்குகிறார். திருவிவிலியம், திருச்சபை தந்தையர்கள் மற்றும் திரு அவையின் ஆவணங்கள் வழியாக மூவர் இறைவனே நமது வாழ்வின் ஊற்றின் இலக்கமாக இருப்பதை நாம் இங்கு காண்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இரக்கத்தின் வெளிப்பாட்டை நாம் காண்கின்றோம். சீனாய் மலையில் மோசேயை நாம் சந்திக்கின்றோம். பொற்கன்று வழிபாட்டின் துயரத்திற்கு பிறகு இறைவன் தமது பெயரை வெளிப்படுத்துகின்றார். இந்த பெயர் வெறும் ஒரு பெயர் சொல் அல்ல, மாறாக அவருடைய சாரத்தின் பிரகடனம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்ட இறைவன், சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பும் நம்பிக்கையும் மிக்கவர் என்று கூறுவதை நாம் கேட்கின்றோம். இப்பகுதி இரக்கத்தின் 12 பண்புகளை பிரதிபலிக்கிறது என்று விரிவுரையாளர்கள் சொல்லுகின்றனர். இறைவன் ஒரு தனிமையான வல்லமை அல்ல, மாறாக நம்மோடு பயணம் செய்ய விரும்பும் ஒரு கடவுள் என்பதை இந்த தருணம் நிரூபிக்கின்றது. புனித ஹிலாரி அவர்கள் தமது திருத்துவத்தை பற்றி என்ற நூலில் இறைவனின் இரக்கமே அவருடைய தெய்வீகத்திற்கும் நமது மனிதநேயத்திற்கும் இடையிலான முதல் பாலம் என்று விளக்குகின்றார். தந்தை அனைத்திற்கும் ஊற்று என்றும், அந்த ஊற்று மன்னிப்பதற்கும் தமது மக்களிடையே தங்குவதற்கும் பேரார்வம் கொண்டு ததும்புகிறது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் மகனின் கொடையை காண்கின்றோம். புதிய ஏற்பாட்டின் மிகவும் புகழ்பெற்ற வாக்கியத்தை கொண்டுள்ளது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று. இங்கே மீட்பு செயலின் மூலம் மூவொரு இறைவன் வெளிப்படுத்தப்படுகின்றார். தந்தை மகனை உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, மாறாக உலகை மீட்கவே அனுப்பினார். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி எண் 219 இவ்வாறு கற்பிக்கிறது: கடவுளின் அன்பு என்றென்றும் நிலைத்திருப்பது. மலைகள் நிலை பெயரலாம், குன்றுகள் அசைவுறலாம், ஆனால் உன் மீது நான் கொண்டுள்ள பேரன்பு உன்னை விட்டு அகலாது,

கடவுள் அன்பாயிருக்கிறார், கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாராயிருக்கிறார் என்று சொல்லுகின்றது. புனித அகஸ்தினார் இதை தமது திருத்துவத்தை பற்றிய நூலில் பிரபலமாக விவரித்துள்ளார். நீங்கள் அன்பை கண்டால் அங்கே மூவர் இறைவனை காண்கிறீர்கள். தந்தை அன்பு செலுத்துபவர், மகன் அன்பு செய்யப்படுபவர், தூய ஆவியார் அவ்விருவரையும் இணைக்கும் அன்பாக இருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 3:16 தந்தை மகனை அளிப்பதை நாம் காண்கின்றோம். இது தூய ஆவியர் வழியாக நமக்கு வழங்கப்பட்ட முழுமையான தன்னலமற்ற ஒரு கொடையாகும். இன்றைய 2 ஒவ்வொரு திருப்பலியின் தொடக்கத்திலும் பயன்படுத்தப்படும் அழகான மூவர் இறைவனின் ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்குகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்களோடு அனைவரோடும் இருப்பதாக. 2 சங்கத்தின் திருச்சபை விளக்கம் லூமஞ்சென்சியும் 4 இந்த உண்மையை மேற்கோள் காட்டி திருச்சபை என்பது தந்தை மகன் மற்றும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பால் உருவான ஒரு மக்கள் சமூகம் என்று கூறுகிறது. திருச்சபையாகிய நமது உறவு வெறும் மனித சமூக குழு அல்ல, இது இறைவனின் உள்வாழ்வில் நாம் கொள்ளும் பங்காகும். புனித அத்தனாசியார் தமது செராப்பியானுக்கு எழுதிய கடிதங்களில் பின்வருமாறு கற்பிக்கின்றார். மூவொரு இறைவனிடம் வழங்கப்படும் அனைத்து அருளும் குடைகளும் தந்தையிடமிருந்தும் மகன் வழியாக தூய ஆவியாரில் வழங்கப்படுகின்றன. கிறிஸ்துவின் அருள் இன்றி தந்தையின் அன்பை பெற முடியாது, தூய ஆவியாரின் உறவு இன்றி இவ்விரண்டையும் நாம் அனுபவிக்கவே முடியாது. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மூவொரு இறைவனின் அருளில் வாழ வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2026 மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடும் வேளையில் மூவொரு இறைவனே நமது இல்லம் என்பதை உணர்வோமாக. நம்முடைய மறைக்கல்வியிலே என் 260 நமக்கு நினைவூட்டப்படுகின்றது, இறைவனின் முழு திட்டத்தின் இறுதி நோக்கம் படைப்புகள் அனைத்தும் புனித மூவொரு இறைவனின் நிறைவான ஒன்றிப்புக்குள் நுழைவதே ஆகும். விவிலிய விரிவுரையாளர்கள் மகனிடம் நம்பிக்கை கொள்வது என்பது நம்மை தண்டனை தீர்ப்பிலிருந்து மீட்டு நம்மை ஒளியில் நிறுத்தும் ஒரு உறவுக்குள் நுழைவதாகும் என்று கூறுகின்றனர். நாம் அவரது பெயரில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த நாளை தொடங்குவது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த உணவை உண்பது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஜெபத்தை சொல்வது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஜெபத்தை நிறைவு செய்வது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஒரு செயலை செய்வதை போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் அன்றைய நாளை நிவர்த்தி செய்து உறங்குவதை போல அவரது பெயரில் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் பணியாற்றும் ஒவ்வொரு முறையும் நாம் அன்பு செலுத்தும் ஒவ்வொரு முறையும் தந்தை மகன் மற்றும் தூய ஆவியாரின் பெயராலேயே செயல்படுகின்றோம். கடவுள் ஒரு குடும்பம், ஒரு சமூகம் மற்றும் அன்பின் நித்திய அணைப்பு என்பதை உலகுக்கு காட்டும் மூவொரு இறைவனின் திருவுருவங்களாக நாம் திகழ முயற்சி செய்வோம்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் எடுத்து அந்த குரலுக்கு இணையான இறை வார்த்தைகளையும் தொகுத்து இவை தொடர்பான வாழ்வியல் நெறி பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த குரல், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பெரியவர்கள் சிறியவர்கள் என்னும் இரு வகையினர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பெரியவர்கள் யார்? செயற்கரிய செய்கிறவர்கள், செயற்குரிய செய்கிறவர்கள் சாதாரண மக்கள், அதை யாரும் செய்யலாம். ஆனால் செயற்கரிய அதை பலரும் செய்ய இயலவில்லை, ஆனால் இவர் செய்கிறார். அப்படிப்பட்ட புதுமைத்தன்மை வாய்ந்த, வலிமைத்தன்மை வாய்ந்த, ஆர்வம் நிறைந்த ஒருவரை நாம் பெரியர் என்று சொல்கிறோம். சிறியர் என்பவர்கள் யார்? செயற்கரிய செய்கலாதார். அப்படிப்பட்ட செயற்கரிய செயல்களை செய்வதற்கு எண்ணமோ முயற்சியோ திட்டமோ இல்லாதவர்களை நாம் சிறியவர்கள் என்று சொல்லலாம். சிறியவர்கள் வழக்கமாக செய்யக்கூடிய வேலை என்ன? அவர்கள் உண்கிறார்கள், உறங்குகிறார்கள், அல்லது தங்கள் குடும்பத்தினுடைய நலனுக்கான ஒரு சில உழைப்பை முன்னெடுக்கிறார்கள், வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள், வாழ்க்கை முடித்துக் கொள்கிறார்கள். இவையெல்லாமே மிக சாதாரணமாக யார் வேண்டும் என்றாலும் சரி, இறையாட்சி தொடர்பான சிந்தனையோ குரல் நெறி தன்மையோ இல்லாத எவரும் கூட செய்யலாம். ஆனால் இந்த இறையாட்சி நெறி உண்மையை அறிந்து கொண்டவர்கள் அவர்கள் பெரியர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் செய்ய இயலாத செயலுக்கரிய செயல்களையே அவர்கள் செய்வதற்கு இயலும் என்று நாம் அறிகிறோம். இறைமுகன் இயேசு தன் சீடர்களுக்கு இதைத்தான் ஒரு அறைகோலாக விடுக்கிறார். யாராவது என்னை விட தன் மனைவியையோ மக்களையோ உடன்பிறப்புகளையோ நிலபுலன்களையோ ஏன் தன் உயிரையோ மேலானதாக கருதுகிறார் என்றால் அவர் எனக்குரியவர் அல்ல. மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து, தன் உயிர் என்றெல்லாம் இருக்கிறவர்கள் மிக எளிய மக்கள், மிக சிறியவர்கள். ஆனால் என்னை பின்பற்றுகிறவர்கள், இந்த இறையாட்சி கொள்கையின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், அவர்கள் மிக சாதாரணமாக இருந்தால் போதுமானதல்ல, அவர்கள் இவற்றையெல்லாம் கடந்து நிற்க வேண்டும். போராளி சேக்வேரா குறிப்பிடுவார், நீ ஒரு போராளியாக இருக்க விரும்பினால் குறைந்தது உன் உயிரையாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். மிகவும் அதிர்ச்சியான ஒரு உண்மை. உயிரை கொடுத்த பிறகு என்ன இருக்கிறது? ஆனால் உயிரை விட மேலான பலவும் இருக்கின்றன. அந்த வகையில் தான் உயிர் என்பது இறைவனுக்கு முன்னிலையில் அது மிகச் சாதாரணமானது. இறை ஆட்சியை நிறுவிட, இறைமை உணர்வோடு வாழ்ந்திட இந்த உயிரை கூட நாம் இழக்கலாம். பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுவார், என ஈண்ட தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் தனை ஈண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நன்மை பயக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்று. ஆக பிறர் நலம், பொதுநலம், இறையாட்சி நலம் இவற்றிற்காக தங்களது உயிரை கூட கொடுப்பதற்கு முன் வருகின்றவர்கள் அவர்கள்தான் மிக பெரியவர்களாக கருதப்படுவார்கள். அந்த வகையில் அன்பிற்கினியவர்களே, நாம் இங்கு பெரியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அரிய பெரிய செயல்களை தியாக மனநிலையோடு செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அதற்கான திட்டத்தை நம் உள்ளத்திலே வரவழைத்துக் கொள்வோம், இறையருள் பெறுவோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நம் எல்லாரும் இணைந்து சொல்வதற்கு முயலலாமே. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

தாம் கொள்ளும் பங்காகும். புனித அத்தனாசியார் தமது செராப்பியானுக்கு எழுதிய கடிதங்களில் பின்வருமாறு கற்பிக்கின்றார். மூவொரு இறைவனிடம் வழங்கப்படும் அனைத்து அருளும் கொடைகளும் தந்தையிடமிருந்தும் மகன் வழியாக தூய ஆவியாரில் வழங்கப்படுகின்றன. கிறிஸ்துவின் அருள் இன்றி தந்தையின் அன்பை பெற முடியாது. தூய ஆவியாரின் உறவு இன்று இவ்விரண்டையும் நாம் அனுபவிக்கவே முடியாது. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மூவொரு இறைவனின் அருளில் வாழ வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2026 மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடும் வேளையில் மூவொரு இறைவனே நமது இல்லம் என்பதை உணர்வோமாக. நம்முடைய மறைக்கல்வியிலே என் 260 நமக்கு நினைவூட்டப்படுகின்றது, இறைவனின் முழு திட்டத்தின் இறுதி நோக்கம் படைப்புகள் அனைத்தும் புனித மூவொரு இறைவனின் நிறைவான ஒன்றிப்புக்குள் நுழைவதே ஆகும். விவிலிய விரிவுரையாளர்கள், மகனிடம் நம்பிக்கை கொள்வது என்பது நம்மை தண்டனை தீர்ப்பிலிருந்து மீட்டு நம்மை ஒளியில் நிறுத்தும் ஒரு உறவுக்குள் நுழைவதாகும் என்று கூறுகின்றனர். நாம் அவரது பெயரில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த நாளை தொடங்குவது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த உணவை உண்பது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஜெபத்தை சொல்வது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஜெபத்தை நிறைவு செய்வது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஒரு செயலை செய்வதைப் போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் அன்றைய நாளை நிவர்த்தி செய்து உறங்குவதைப் போல அவரது பெயரில் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் பணியாற்றும் ஒவ்வொரு முறையும் நாம் அன்பு செலுத்தும் ஒவ்வொரு முறையும் தந்தை மகன் மற்றும் தூய ஆவியாரின் பெயராலேயே செயல்படுகின்றோம். கடவுள் ஒரு குடும்பம், ஒரு சமூகம் மற்றும் அன்பின் நித்திய அணைப்பு என்பதை உலகுக்கு காட்டும் மூவொரு இறைவனின் திருவுருவங்களாக நாம் திகழ முயற்சி செய்வோம்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதி பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000,
2: ₹10,000 பணத்தோடு பணப்பை ஒன்றை காணவில்லை. தொலைத்துவிட்டு நின்றான் பணக்காரன் ஒருவன். போன இடமெல்லாம் போய் பார்த்தான், கிடைக்கவில்லை. அதிர்ச்சியில் தடுமாறியவன் தண்டோரா போடச் சொன்னான். பணப்பையை கண்டெடுப்பவனுக்கு ₹2,000 பரிசு. கண்டெடுத்தார் ஏழை ஒருவர். பணக்காரனிடம் தந்துவிட்டு பரிசுக்காக நின்றார். பணத்தை திரும்பி பார்த்துவிட்ட அந்த பணக்காரன் ஒரு எத்தன், கடைந்தெடுத்த கஞ்சன். அறிவித்த பரிசு பணத்தை தர மனமில்லாமல் மூளையை கசக்கி யோசித்தான். புயலென செயல்பட்டான். பரிசை மறுத்தது மட்டுமன்றி பழியை வேறு அந்த ஏழை மீது போட்டுவிட்டான். 10,000 பணத்தோடு பையிலே ஒரு வைர மோதிரமும் இருந்ததே எங்கே? வழக்கு மன்றத்தில் வேறு புகாரித்து விட்டான். ஐயன் திரிவர வழக்கை விசாரித்த ஊரக நீதியரசர் குற்றம் சுமத்தப்பட்டவரின் பரிதாப நிலையை பார்த்தார். அன்றிரவு ஆற அமர யோசித்தார். மறுநாளே அதிரடி தீர்ப்பை வழங்கிவிட்டார். செல்வந்தரே, உன்னுடைய பைக்குள் ₹10,000 பணத்தோடு வைரம் ஒன்று இருந்ததாக சொல்லுகிறீர். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வைரம் இருக்கும் பைதானே உன்னுடைய பை? இது வைரம் இல்லாத பை. இது உன்னுடையதல்ல. இது யாருடையது என்று யாருக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கும் வரை இந்த ஏழைக்கே பணமும் பையும் சொந்தம் என தீர்ப்பளிக்கிறேன். நக்கலாக முடித்தார். கவலைப்படாதே பணக்காரா, மீண்டும் தண்டோரா போட்டுப்பார். வைரத்தோடு உன் பணப்பை ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆறறிவு அநீதியையும் அறிவிக்கும், நீதியையும் நிலைநாட்டும். பேராசை பிரியர்களுக்கு வானம் கூட எல்லை கிடையாது. மனிதன் மார்தட்டுகிறான். அந்த நிலத்தை தாத்தா வாங்கினார், இந்த நிலத்தை அப்பா வாங்கினார், இதோ அடுத்த நிலத்தை நான் தான் வாங்கப் போகிறேன். கல்லறை நிலமும் மார்தட்டுகிறது. இவன் தாத்தாவை நான் வாங்கினேன், இவன் அப்பாவை நான் வாங்கினேன், இதோ இவனையும் நான் தான் வாங்கப் போகிறேன்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக சுற்றுச்சூழல் தினம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் மிகவும் எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்தவும், சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை தடுத்து நிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் ஒரு முக்கிய கருவியாக திகழ்கிறது.

காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் போன்ற சவால்களை எதிர்கொள்ள மக்கள் அனைவரும் ஜாதி மத இன வேறுபாடின்றி ஒன்றிணைய வேண்டியதன் தேவையை இந்நாள் வலுவாக நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த தினத்தின் வரலாறு 1972 ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோம் நகரிலிருந்து தொடங்குகிறது. அந்த ஸ்டாக்ஹோம் மாநாட்டில்தான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உலகளாவிய வழிகாட்டுதல்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உலக தலைவர்கள் முதல் முறையாக விவாதித்தனர். அந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டின் நினைவாகவும் சுற்றுச்சூழலுக்கென ஒரு தனித்துவமான நாளை உருவாக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானித்தது. இதனைத் தொடர்ந்து 1974 முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் அதிகாரப்பூர்வமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளின் கீழ் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மரம் நடுதல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழித்தல் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற உறுதிமொழிகளை ஒவ்வொரு தனி மனிதனும் எதிர்கொள்வதன் மூலம் வருங்கால தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் பசுமையான பூமியை விட்டு செல்ல இந்நாள் நம்மை தூண்டுகிறது. சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள காற்று, நிலம், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் என அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்து இயங்கும் ஒரு உன்னதமான வாழ்வியல் அமைப்பாகும். நாம் சுவாசிக்கும் காற்று முதல் பருகும் நீர் வரை அனைத்தும் இயற்கையிடமிருந்து நமக்கு பரிசாக கிடைப்பவை. இந்த உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளின் சமநிலையே பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு தகுந்த சூழலை உருவாக்குகிறது. எனவே சுற்றுச்சூழல் என்பது வெறும் இயற்கை மட்டுமல்ல, அதுவே நமது வாழ்வாதாரத்தின் அடிப்படை அச்சாணியாகும். இருப்பினும் தற்கால உலகில் மனிதர்களின் முறையற்ற செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகிறது. தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வாகன புகையினால் ஏற்படும் காற்று மாசு, நீர்நிலைகளில் கலக்கும் நச்சுகளால் உண்டாகும் நீர் மாசு மற்றும் காடுகளை அழித்தல் போன்ற செயல்கள் இயற்கை சமநிலையை சீர்குலைக்கின்றன. இவை தவிர பிளாஸ்டிக் கழிவுகளின் பெருக்கம் மண்ணின் வளத்தை பாதிப்பதுடன் அரிய வகை உயிரினங்கள் அழிவதற்கும் காரணமாக அமைகின்றன. இத்தகைய மனித தலையீடுகளே இன்று பூமி எதிர்கொள்ளும் மிக மோசமான பிரச்சினைகளாக உருவெடுத்துள்ளன. சுற்றுச்சூழல் சீரழிவின் நேரடி விளைவாக காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் போன்ற அபாயங்கள் இன்று உலகையே அச்சுறுத்துகின்றன. பருவம் தவறிய மழை, கடல் நீர் மட்டம் உயர்தல் மற்றும் அதீத வெப்பம் போன்றவை மனித குலத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகின்றன. இந்த சவால்களை எதிர்கொள்ள நாம் இப்போதே விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியமாகும். மரம் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு ஒரு பசுமையான பூமியை விட்டு செல்ல முடியும். ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை மக்களிடையே விழிப்புணர்வாக கொண்டு சேர்ப்பதே ஆகும். காடுகள் அழிப்பு மற்றும் பெருகி வரும் மாசுபாட்டை கட்டுப்படுத்தி அழிவின் விளிம்பில் இருக்கும் இயற்கை வளங்களை மீட்டெடுப்பதே இந்த நாளின் முக்கிய இலக்காகும். மரம் நடுதலை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதன் மூலமும் இயற்கையின் சமநிலையை பேணுவதன் மூலமும் மட்டுமே நாம் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் எளிய மாற்றங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். அதிகப்படியான மரங்களை நடுவதுடன் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பதன் மூலம் நிலம் மற்றும் நீர் மாசுபடுவதை தடுக்கலாம். மேலும் உயிர் நாடியான நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் மின்சாரத்தை சேமிப்பதும் இயற்கையின் மீதான நமது அன்றாட அக்கறையை காட்டுகின்றன. நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்விடத்தை நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உறுதி செய்ய முடியும். இன்றைய தலைமுறைக்கான மிக முக்கியமான செய்தி என்னவெனில், இந்த பூமி நமக்கு சொந்தமான சொத்தல்ல, மாறாக நமது அடுத்த தலைமுறையிடமிருந்து நாம் பெற்ற கடனாகும். முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இயற்கை செல்வத்தை சிதைக்காமல் அப்படியே எதிர்கால சந்ததியினரிடம் ஒப்படைக்க வேண்டியது நமது அறநெறி சார்ந்த கடமை. இன்று நாம் இயற்கையை காப்பாற்றினால் மட்டுமே நாளை நமது பிள்ளைகள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும்.
எனவே இயற்கையை போற்றுவோம், புவியை காப்போம். உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் ஒரு சாதாரண நாள் மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவருக்குமான சமூக பொறுப்பு மற்றும் முக்கியமான கடமையாகும். இயற்கையை சுரண்டுவதை விடுத்து அதை பாதுகாப்பதே நமது அன்றாட வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்நாள் வலியுறுத்துகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும், அதாவது ஒரு மரக்கன்று நடுவது முதல் கழிவுகளை சரியாக மேலாண்மை செய்வது வரை, அனைத்தும் இந்த பூமியின் சமநிலையை பேணுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட அமைப்பு அல்லது அரசாங்கத்தின் வேலை அல்ல, அது நமது சொந்த எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு சமமானதாகும். இயற்கையை நாம் சிதைக்கும் போது உண்மையில் நமது வாழ்வாதாரத்தையே நாம் அழித்து கொள்கிறோம். தூய்மையான காற்று, நச்சு கலக்காத நீர் மற்றும் வளமான மண் ஆகியவற்றை தக்க வைத்து கொள்ள வேண்டுமெனில் சுற்றுச்சூழலை நேசிப்பதும் அதனை முறையாக பராமரிப்பதும் இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாக உள்ளது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியும் நகரமயமாக்கலும் நம்மை இயற்கையிலிருந்து அந்நியப்படுத்தி வருகின்றன. ஆனால் கான்கிரீட் காடுகளுக்குள் நாம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அடிப்படை வாழ்வாதாரங்களுக்கு இயற்கையையே சார்ந்திருக்கிறோம் என்பதை கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்கள் நமக்கு உணர்த்தியுள்ளன. எனவே வளர்ச்சி என்பது இயற்கையை அழித்து வருவதாக இருக்கக்கூடாது. மாறாக இயற்கையோடு இணக்கமாக ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கியே நமது பயணம் அமைய வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒரு பாடமாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு பண்பாடாக வளர்த்தெடுக்க வேண்டும். பள்ளி மாணவர்களிடையே மரம் நடுதல் மற்றும் இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியமாகும். இளைய தலைமுறை இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படும் போது அது ஒரு சமூக மாற்றமாக உருவெடுத்து உலகத்தையே காக்கும் வலிமை பெறும். ஒரு செடியை நடுவது என்பது நாம் பார்க்க போகாத நிழலுக்காக மற்றவர்களுக்கு செய்யும் புண்ணியம் என்பதை உணர வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வெறும் முழக்கமாக மட்டும் சுருங்கிவிடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு நாள் முடிவிலும் இன்று நான் இயற்கைக்கு என்ன செய்தேன் அல்லது இயற்கைக்கு தீங்கிழைக்கும் எதை இன்று தவிர்த்தேன் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கும் ஒரே பூமி இதுதான். இதை காப்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, ஒரு குடிமகனாக நமது தார்மீக அறமும் ஆகும். இயற்கையை போற்றுவோம், அது நம்மை பன்மடங்கு அரவணைக்கும். நன்றி.

0: செய்திகள்.
1: தந்தையையும் மகனையும் ஒன்றிணைக்கும் தூய ஆவியானவர் வழியாக நம்பிக்கையாளர்கள் கடவுளோடும் ஒருவரோடும் ஒருவர் வாழும் உறவில் இணைக்கப்படுகிறார்கள் என்றும், இதன் மூலம் திருஆவியானது விண்ணகமும் மண்ணகமும் சந்திக்கும் இடமாகவும் அன்பு மற்றும் ஒற்றுமையின் மையமாகவும் திகழ்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 31 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, பெந்தகோஸ்தே திருநாளை தொடர்ந்து திரு அவை மூவூர் கடவுள் பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடையாக வழங்கப்பட்டுள்ள இறைவனை பற்றிய ஆழமான புரிதலை தியானிக்க நம்பிக்கையாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்றும் எடுத்துக்காட்டினார். கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார், எனவே அவரை நம்பும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தம் ஒரே மகனையே அளித்தார். கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பியது உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, மாறாக அவர் வழியாக உலகம் மீட்பு பெறுவதற்காகவே என்ற யோவான் நற்செய்தி பகுதியை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள், இயேசுவை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பிய நிக்கதேமுவை இயேசு சந்திக்கிறார் என்றும், இயேசு அவருக்கு ஆன்மீக மறுபிறப்பை பற்றி கற்பித்து கடவுளின் மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்றும் குறிப்பிட்டார். மேலும் மூவூறு இறைவனின் மறைப்பொருள் மனித குலம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழவும் நல்லுறவை வளர்க்கவும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவுமே படைக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும், இதற்கு நேர்மாறாக பிரிவினை, வெறுப்பு மற்றும் சமுதாய பிளவுகள் ஆகியவை துன்பத்திற்கும் அழிவிற்குமே வழிவகுக்கின்றன என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார்.
2: வன்முறை, மோதல்கள் மற்றும் நிலையற்ற தன்மை நிறைந்த இவ்வுலகில் ஜெபமானது நம்பிக்கையின் ஊற்றாகவும் வரலாற்றில் கடவுள் நம்மை வழிநடத்தும் பிரசன்னத்தை கண்டறியும் வழியாகவும் மாறுகிறது என்றும், அன்னை மரியா நம்பிக்கைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்து நம்பிக்கையாளர்கள் தங்கள் இதயங்களை கடவுளின் வார்த்தைக்கு எவ்வாறு திறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 30 சனிக்கிழமையன்று வத்திக்கான் தோட்டத்தில் இடம்பெற்ற ஜபமாலை வழிபாட்டின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மக்களுக்கு அமைதியை அருளும் கடவுளின் குரலுக்கு கவனமுடன் செவிசாய்க்க நம்பிக்கையாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். ஜபமாலை வழியாக கிறிஸ்தவர்கள் உண்மையான அமைதியின் ஊற்றான இயேசுவை தியானிக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கடவுள் மனிதர்களை கைவிடாமல் வழி தவறியோரை தேடி சென்று தம் அன்பையும் மன்னிப்பையும் தருகிறார் என்றும், அமைதி என்பது வெறும் கற்பனையோ சுயநலமோ அல்ல, அது நீதி, அன்பு, மனிதநேயம் ஆகியவற்றின் அடிப்படையில் அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமையாகும் என்றும் வலியுறுத்தினார். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பாவி குழந்தைகள், குடும்பங்கள், கைதிகள், அகதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவரின் துயரங்களும் அமைதியின் அவசர தேவையை உலகிற்கு நினைவூட்டுகின்றன என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, அமைதியாக விளங்கும் கிறிஸ்து மனிதர்களை கடவுளோடு இணைத்து பகைமை என்னும் சுவர்களை தகர்த்தெறுகிறார் என்றும் குறிப்பிட்டார்.
1: ஆப்பிரிக்கா என்பது சுரங்கங்கள் தோண்டுவதற்கும் சுரண்டப்படுவதற்குமான ஒன்றாக மட்டுமே இருக்கக்கூடாது என்று தெரேசியன் அமைப்பின் உறுப்பினரான பேராசிரியர் லியோகாடி லுசம்போ அவர்கள் வலியுறுத்தினார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள பேராசிரியர் லுசம்போ அவர்கள், திருத்தந்தை அவர்களின் மாண்புமிகு மனிதநேயம் திருத்துது மடலை வரவேற்று மகிழ்ந்தார். மனித மாண்பு குறித்த அந்த திருத்துது மடலின் நேர்மறையான பார்வைக்காகவும் புதிய காலனித்துவம் மற்றும் சுரண்டல் பொருளாதார அமைப்புகளின் மூலம் ஆப்பிரிக்கா சுரண்டப்படுவதை விமர்சித்ததற்காகவும் அதனை பாராட்டுவதாக பேராசிரியர் லுசம்போ அவர்கள் தெரிவித்தார். மேலும் காங்கோ ஜனநாயக குடியரசு உள்ளிட்ட பகுதிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எண்ணிம தொழில்நுட்பங்களின் தாக்கம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் லுசம்போ அவர்கள், தொழில்நுட்பம் வாய்ப்புகளை வழங்கினாலும் பல ஆப்பிரிக்கர்கள் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட தயாரிப்புகளின் செயலற்ற நுகர்வோர்களாக மட்டுமே மாறி வருவதாக எச்சரித்துள்ளார்.
2: வத்திக்கான் வானொலி தொடங்கப்பட்டதன் 95 ஆண்டை கொண்டாடும் வேளையில் அதன் ஆர்மேனிய மொழி பேசும் பிரிவின் 60 ஆண்டு நிறைவை முன்னிட்டு May 28 வியாழனன்று வத்திக்கானில் ஒரு சிறப்பு ஆர்மேனிய இசை கச்சேரி நடைபெற்றது. 1966 ஆண்டு May 29 அன்று ஆர்மேனிய கருதினால் 15 கிரிகோரியோ பியத்ரோ அகஜானியன் அவர்களின் முயற்சியால் நிறுவப்பட்ட இந்த ஆர்மேனிய பிரிவு திருப்பிடத்திற்கு உலகம் முழுவதும் உள்ள ஆர்மேனிய மொழி பேசும் கத்தோலிகர்களுக்கும் இடையே ஒரு முக்கிய இணைப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்று வத்திக்கான் செய்திகளில் பயன்படுத்தும் 57 மொழிகளில் ஆர்மேனிய மொழியும் ஒன்றாகும். இந்த ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய தகவல் தொடர்பு துறைக்கான திருப்பிடத்துறையின் தலையங்க இயக்குனர் திரு ஆந்திரேயா தொர்னொல்லி அவர்கள் ஆர்மேனிய மக்களின் நீடித்த கிறிஸ்தவ நம்பிக்கையை பாராட்டியதுடன் அமைதி மற்றும் உரையாடலுக்கான பாலமாக வலியுறுத்திகளும் இப்பிரிவின் பங்களிப்பையும் எடுத்துரைத்தார். மேலும் தவறான தகவல்கள் பரவும் இந்த காலத்தில் ஆர்மேனிய பிரிவின் பணி விலைமதிப்பற்றது என்று விவரித்த ஆர்மேனிய கத்தோலிக்க திருஅவையின் முதுபெரும் தந்தை 21வது ரஃபேல் பெட்ரோஸ் மினாசியன் அவர்கள், வத்திக்கான் வானொலி என்பது அமைதி, சமூக நீதி, சகோதரத்துவம் மற்றும் நற்செய்தி விழுமியங்களை ஊக்குவிக்கும் நம்பகமான மற்றும் அதிகாரப்பூர்வமான ஒரு குரல் என்றும் குறிப்பிட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: பத்தாயிரம் ரூபாய் பணத்தோடு பணப்பை ஒன்றை காணவில்லை. தொலைத்துவிட்டு நின்றான் பணக்காரன் ஒருவன். போன இடமெல்லாம் போய் பார்த்தான், கிடைக்கவில்லை. அதிர்ச்சியில் தடுமாறியவன் தண்டோரா போடச் சொன்னான். பணப்பையை கண்டெடுப்பவனுக்கு 2000 ரூபாய் பரிசு. கண்டெடுத்தார் ஏழை ஒருவர். பணக்காரனிடம் தந்துவிட்டு பரிசுக்காக நின்றார். பணத்தை திரும்பி பார்த்துவிட்ட அந்த பணக்காரன் ஒரு எத்தன், கடைந்தெடுத்த கஞ்சன். அறிவித்த பரிசு பணத்தை தர மனமில்லாமல் மூளையை கசக்கி யோசித்தான், புயலென செயல்பட்டான். பரிசை மறுத்தது மட்டுமன்றி பழியை வேறு அந்த ஏழை மீது போட்டுவிட்டான். 10,000 பணத்தோடு பையிலே ஒரு வைர மோதிரமும் இருந்ததே, எங்கே? வழக்கு மன்றத்தில் வேறு புகாரித்து விட்டான். ஐயன் திரிவர வழக்கை விசாரித்த ஊரக நீதியரசர் குற்றம் சுமத்தப்பட்டவரின் பரிதாப நிலையை பார்த்தார். அன்றிரவு ஆற அமர யோசித்தார். மறுநாளே அதிரடி தீர்ப்பை வழங்கிவிட்டார். செல்வந்தரே, உன்னுடைய பைக்குள் 10,000 ரூபாய் பணத்தோடு வைரம் ஒன்று இருந்ததாக சொல்லுகிறீர், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வைரம் இருக்கும் பைதானே உன்னுடைய பை? இது வைரம் இல்லாத பை, இது உன்னுடையதல்ல. இது யாருடையது என்று யாருக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கும் வரை இந்த ஏழைக்கே பணமும் பையும் சொந்தம் என தீர்ப்பளிக்கிறேன். நக்கலாக முடித்தார். கவலைப்படாதே பணக்காரா, மீண்டும் தண்டோரா போட்டுப்பார். வைரத்தோடு உன் பணப்பை ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆறறிவு அநீதியையும் அறிவிக்கும், நீதியையும் நிலைநாட்டும். பேராசை பிரியர்களுக்கு வானம் கூட எல்லை கிடையாது. மனிதன் மார்தட்டுகிறான். அந்த நிலத்தை தாத்தா வாங்கினார், இந்த நிலத்தை அப்பா வாங்கினார், இதோ அடுத்த நிலத்தை நான் தான் வாங்கப் போகிறேன். கல்லறை நிலமும் மார்தட்டுகிறது. இவன் தாத்தாவை நான் வாங்கினேன், இவன் அப்பாவை நான் வாங்கினேன், இதோ இவனையும் நான் தான் வாங்கப் போகிறேன்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக சுற்றுச்சூழல் தினம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் மிகவும் எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்தவும், சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை தடுத்து நிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் ஒரு முக்கிய கருவியாக திகழ்கிறது.

காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் போன்ற சவால்களை எதிர்கொள்ள மக்கள் அனைவரும் ஜாதி, மத, இன வேறுபாடின்றி ஒன்றிணைய வேண்டியதன் தேவையை இந்நாள் வலுவாக நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த தினத்தின் வரலாறு 1972 ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோம் நகரிலிருந்து தொடங்குகிறது. அந்த ஸ்டாக்ஹோம் மாநாட்டில்தான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உலகளாவிய வழிகாட்டுதல்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உலக தலைவர்கள் முதல் முறையாக விவாதித்தனர். அந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டின் நினைவாகவும் சுற்றுச்சூழலுக்கென ஒரு தனித்துவமான நாளை உருவாக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானித்தது. இதனைத் தொடர்ந்து 1974 முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் அதிகாரப்பூர்வமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளின் கீழ் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மரம் நடுதல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழித்தல் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற உறுதிமொழிகளை ஒவ்வொரு தனி மனிதனும் எதிர்கொள்வதன் மூலம் வருங்கால தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் பசுமையான பூமியை விட்டு செல்ல இந்நாள் நம்மை தூண்டுகிறது. சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள காற்று, நிலம், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் என அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்து இயங்கும் ஒரு உன்னதமான வாழ்வியல் அமைப்பாகும். நாம் சுவாசிக்கும் காற்று முதல் பருகும் நீர் வரை அனைத்தும் இயற்கையிடமிருந்து நமக்கு பரிசாக கிடைப்பவை. இந்த உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளின் சமநிலையே பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு தகுந்த சூழலை உருவாக்குகிறது. எனவே சுற்றுச்சூழல் என்பது வெறும் இயற்கை மட்டுமல்ல, அதுவே நமது வாழ்வாதாரத்தின் அடிப்படை அச்சாணியாகும். இருப்பினும் தற்கால உலகில் மனிதர்களின் முறையற்ற செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகிறது. தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வாகன புகையினால் ஏற்படும் காற்று மாசு, நீர்நிலைகளில் கலக்கும் நச்சுகளால் உண்டாகும் நீர் மாசு மற்றும் காடுகளை அழித்தல் போன்ற செயல்கள் இயற்கை சமநிலையை சீர்குலைக்கின்றன. இவை தவிர பிளாஸ்டிக் கழிவுகளின் பெருக்கம் மண்ணின் வளத்தை பாதிப்பதுடன் அரிய வகை உயிரினங்கள் அழிவதற்கும் காரணமாக அமைகின்றன. இத்தகைய மனித தலையீடுகளே இன்று பூமி எதிர்கொள்ளும் மிக மோசமான பிரச்சனைகளாக உருவெடுத்துள்ளன. சுற்றுச்சூழல் சீரழிவின் நேரடி விளைவாக காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் போன்ற அபாயங்கள் இன்று உலகையே அச்சுறுத்துகின்றன. பருவம் தவறிய மழை, கடல் நீர் மட்டம் உயர்தல் மற்றும் அதீத வெப்பம் போன்றவை மனித குலத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகின்றன. இந்த சவால்களை எதிர்கொள்ள நாம் இப்போதே விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியமாகும். மரம் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு ஒரு பசுமையான பூமியை விட்டு செல்ல முடியும். ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை மக்களிடையே விழிப்புணர்வாக கொண்டு சேர்ப்பதே ஆகும். காடுகள் அழிப்பு மற்றும் பெருகி வரும் மாசுபாட்டை கட்டுப்படுத்தி அழிவின் விளிம்பில் இருக்கும் இயற்கை வளங்களை மீட்டெடுப்பதே இந்த நாளின் முக்கிய இலக்காகும். மரம் நடுதலை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதன் மூலமும் இயற்கையின் சமநிலையை பேணுவதன் மூலமும் மட்டுமே நாம் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் எளிய மாற்றங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். அதிகப்படியான மரங்களை நடுவதுடன் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பதன் மூலம் நிலம் மற்றும் நீர் மாசுபடுவதை தடுக்கலாம். மேலும் உயிர் நாடியான நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் மின்சாரத்தை சேமிப்பதும் இயற்கையின் மீதான நமது அன்றாட அக்கறையை காட்டுகின்றன. நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்விடத்தை நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உறுதி செய்ய முடியும். இன்றைய தலைமுறைக்கான மிக முக்கியமான செய்தி என்னவெனில், இந்த பூமி நமக்கு சொந்தமான சொத்தல்ல, மாறாக நமது அடுத்த தலைமுறையிடமிருந்து நாம் பெற்ற கடனாகும். முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இயற்கை செல்வத்தை சிதைக்காமல் அப்படியே எதிர்கால சந்ததியினரிடம் ஒப்படைக்க வேண்டியது நமது அறநெறி சார்ந்த கடமை. இன்று நாம் இயற்கையை காப்பாற்றினால் மட்டுமே நாளை நமது பிள்ளைகள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும்.
எனவே இயற்கையை போற்றுவோம், புவியை காப்போம். உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் ஒரு சாதாரண நாள் மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவருக்குமான சமூக பொறுப்பு மற்றும் முக்கியமான கடமையாகும். இயற்கையை சுரண்டுவதை விடுத்து அதை பாதுகாப்பதே நமது அன்றாட வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்நாள் வலியுறுத்துகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும், அதாவது ஒரு மரக்கன்று நடுவது முதல் கழிவுகளை சரியாக மேலாண்மை செய்வது வரை, அனைத்தும் இந்த பூமியின் சமநிலையை பேணுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட அமைப்பு அல்லது அரசாங்கத்தின் வேலை அல்ல, அது நமது சொந்த எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு சமமானதாகும். இயற்கையை நாம் சிதைக்கும் போது உண்மையில் நமது வாழ்வாதாரத்தையே நாம் அழித்து கொள்கிறோம். தூய்மையான காற்று, நச்சு கலக்காத நீர் மற்றும் வளமான மண் ஆகியவற்றை தக்க வைத்து கொள்ள வேண்டுமெனில் சுற்றுச்சூழலை நேசிப்பதும் அதனை முறையாக பராமரிப்பதும் இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாக உள்ளது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியும் நகரமயமாக்கலும் நம்மை இயற்கையிலிருந்து அந்நியப்படுத்தி வருகின்றன. ஆனால் கான்கிரீட் காடுகளுக்குள் நாம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அடிப்படை வாழ்வாதாரங்களுக்கு இயற்கையையே சார்ந்திருக்கிறோம் என்பதை கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்கள் நமக்கு உணர்த்தியுள்ளன. எனவே வளர்ச்சி என்பது இயற்கையை அழித்து வருவதாக இருக்கக்கூடாது. மாறாக இயற்கையோடு இணக்கமாக ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கியே நமது பயணம் அமைய வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒரு பாடமாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு பண்பாடாக வளர்த்தெடுக்க வேண்டும். பள்ளி மாணவர்களிடையே மரம் நடுதல் மற்றும் இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியமாகும். இளைய தலைமுறை இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படும் போது அது ஒரு சமூக மாற்றமாக உருவெடுத்து உலகத்தையே காக்கும் வலிமை பெறும். ஒரு செடியை நடுவது என்பது நாம் பார்க்க போகாத நிழலுக்காக மற்றவர்களுக்கு செய்யும் புண்ணியம் என்பதை உணர வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வெறும் முழக்கமாக மட்டும் சுருங்கிவிடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு நாள் முடிவிலும் இன்று நான் இயற்கைக்கு என்ன செய்தேன் அல்லது இயற்கைக்கு தீங்கிழைக்கும் எதை இன்று தவிர்த்தேன் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கும் ஒரே பூமி இதுதான். இதை காப்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, ஒரு குடிமகனாக நமது தார்மீக அறமும் ஆகும். இயற்கையை போற்றுவோம், அது நம்மை பன்மடங்கு அரவணைக்கும். நன்றி.

0: செய்திகள்.
1: தந்தையையும் மகனையும் ஒன்றிணைக்கும் தூய ஆவியானவர் வழியாக நம்பிக்கையாளர்கள் கடவுளோடும் ஒருவரோடும் ஒருவர் வாழும் உறவில் இணைக்கப்படுகிறார்கள் என்றும், இதன் மூலம் திருஆவியானது விண்ணகமும் மண்ணகமும் சந்திக்கும் இடமாகவும் அன்பு மற்றும் ஒற்றுமையின் மையமாகவும் திகழ்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 31 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, பெந்தகோஸ்தே திருநாளை தொடர்ந்து திரு அவை மூவூரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடையாக வழங்கப்பட்டுள்ள இறைவனை பற்றிய ஆழமான புரிதலை தியானிக்க நம்பிக்கையாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்றும் எடுத்துக்காட்டினார். கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார், எனவே அவரை நம்பும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு தம் ஒரே மகனையே அளித்தார். கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பியது உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, மாறாக அவர் வழியாக உலகம் மீட்பு பெறுவதற்காகவே என்ற யோவான் நற்செய்தி பகுதியை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள், இயேசுவை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பிய நிக்கதேமுவை இயேசு சந்திக்கிறார் என்றும், இயேசு அவருக்கு ஆன்மீக மறுபிறப்பை பற்றி கற்பித்து கடவுளின் மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்றும் குறிப்பிட்டார். மேலும் மூவூறு இறைவனின் மறைப்பொருள் மனித குலம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழவும் நல்லுறவை வளர்க்கவும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவுமே படைக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும், இதற்கு நேர்மாறாக பிரிவினை, வெறுப்பு மற்றும் சமுதாய பிளவுகள் ஆகியவை துன்பத்திற்கும் அழிவிற்குமே வழிவகுக்கின்றன என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார்.
2: வன்முறை, மோதல்கள் மற்றும் நிலையற்ற தன்மை நிறைந்த இவ்வுலகில் ஜெபமானது நம்பிக்கையின் ஊற்றாகவும் வரலாற்றில் கடவுள் நம்மை வழிநடத்தும் பிரசன்னத்தை கண்டறியும் வழியாகவும் மாறுகிறது என்றும், அன்னை மரியா நம்பிக்கைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்து நம்பிக்கையாளர்கள் தங்கள் இதயங்களை கடவுளின் வார்த்தைக்கு எவ்வாறு திறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 30 சனிக்கிழமையன்று வத்திக்கான் தோட்டத்தில் இடம்பெற்ற ஜெபமாலை வழிபாட்டின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மக்களுக்கு அமைதியை அருளும் கடவுளின் குரலுக்கு கவனமுடன் செவிசாய்க்க நம்பிக்கையாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். ஜெபமாலை வழியாக கிறிஸ்தவர்கள் உண்மையான அமைதியின் ஊற்றான இயேசுவை தியானிக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கடவுள் மனிதர்களை கைவிடாமல் வழி தவறியோரை தேடி சென்று தம் அன்பையும் மன்னிப்பையும் தருகிறார் என்றும், அமைதி என்பது வெறும் கற்பனையோ சுயநலமோ அல்ல, அது நீதி, அன்பு, மனிதநேயம் ஆகியவற்றின் அடிப்படையில் அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமையாகும் என்றும் வலியுறுத்தினார். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பாவி குழந்தைகள், குடும்பங்கள், கைதிகள், அகதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவரின் துயரங்களும் அமைதியின் அவசர தேவையை உலகிற்கு நினைவூட்டுகின்றன என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, அமைதியாக விளங்கும் கிறிஸ்து மனிதர்களை கடவுளோடு இணைத்து பகைமை என்னும் சுவர்களை தகர்த்தெறுகிறார் என்றும் குறிப்பிட்டார்.
1: ஆப்பிரிக்கா என்பது சுரங்கங்கள் தோண்டுவதற்கும் சுரண்டப்படுவதற்குமான ஒன்றாக மட்டுமே இருக்கக்கூடாது என்று தெரேசியன் அமைப்பின் உறுப்பினரான பேராசிரியர் லியோகாடி லுசம்போ அவர்கள் வலியுறுத்தினார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள பேராசிரியர் லுசம்போ அவர்கள், திருத்தந்தை அவர்களின் மாண்புமிகு மனிதநேயம் திருத்துது மடலை வரவேற்று மகிழ்ந்தார். மனித மாண்பு குறித்த அந்த திருத்துது மடலின் நேர்மறையான பார்வைக்காகவும், புதிய காலனித்துவம் மற்றும் சுரண்டல் பொருளாதார அமைப்புகளின் மூலம் ஆப்பிரிக்கா சுரண்டப்படுவதை விமர்சித்ததற்காகவும் அதனை பாராட்டுவதாக பேராசிரியர் லுசம்போ அவர்கள் தெரிவித்தார். மேலும் காங்கோ ஜனநாயக குடியரசு உள்ளிட்ட பகுதிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எண்ணிம தொழில்நுட்பங்களின் தாக்கம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் லுசம்போ அவர்கள், தொழில்நுட்பம் வாய்ப்புகளை வழங்கினாலும் பல ஆப்பிரிக்கர்கள் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட தயாரிப்புகளின் செயலற்ற நுகர்வோர்களாக மட்டுமே மாறி வருவதாக எச்சரித்துள்ளார்.
2: வத்திக்கான் வானொலி தொடங்கப்பட்டதன் 95 ஆண்டை கொண்டாடும் வேளையில் அதன் ஆர்மேனிய மொழி பேசும் பிரிவின் 60 ஆண்டு நிறைவை முன்னிட்டு May 28 வியாழனன்று வத்திக்கானில் ஒரு சிறப்பு ஆர்மேனிய இசை கச்சேரி நடைபெற்றது. 1966 ஆண்டு May 29 அன்று ஆர்மேனிய கருதினால் 15 கிரிகோரியோ பியத்ரோ அகஜானியன் அவர்களின் முயற்சியால் நிறுவப்பட்ட இந்த ஆர்மேனிய பிரிவு திருப்பிடத்திற்கு உலகம் முழுவதும் உள்ள ஆர்மேனிய மொழி பேசும் கத்தோலிகர்களுக்கும் இடையே ஒரு முக்கிய இணைப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்று வத்திக்கான் செய்திகளில் பயன்படுத்தும் 57 மொழிகளில் ஆர்மேனிய மொழியும் ஒன்றாகும். இந்த ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய தகவல் தொடர்பு துறைக்கான திருப்பிடத்துறையின் தலையங்க இயக்குனர் திரு ஆந்திரேயா தொர்னொல்லி அவர்கள் ஆர்மேனிய மக்களின் நீடித்த கிறிஸ்தவ நம்பிக்கையை பாராட்டியதுடன் அமைதி மற்றும் உரையாடலுக்கான பாலமாக திகழும் இப்பிரிவின் பங்களிப்பையும் எடுத்துரைத்தார். மேலும் தவறான தகவல்கள் பரவும் இந்த காலத்தில் ஆர்மேனிய பிரிவின் பணி விலைமதிப்பற்றது என்று விவரித்த

0: ஆர்மேனிய கத்தோலிக்க திருவையின் முதுபெரும் தந்தை 21வது ரஃபேல் பெட்ரோஸ் மினாசியன் அவர்கள், வத்திக்கான் வானொலி என்பது அமைதி, சமூக நீதி, சகோதரத்துவம் மற்றும் நற்செய்தி விழுமியங்களை ஊக்குவிக்கும் நம்பகமான மற்றும் அதிகாரப்பூர்வமான ஒரு குரல் என்றும் குறிப்பிட்டார்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.